0: சிக்கேலி பத்தாவுனி முகம் யூனிக்கு சாத்தர்ச்சி லாவுனி முக்கே பணாச்சி கேலி பத்தாவுனி துக முக்கி மீ முக்கா ஹே பதிரத்து துக்க முக்கிய முக்கியான் மோக்கா அலாய்
1: சல்லா தேவுடா.